பத்து சமாய் ஒருத்தோ சொலத்தானே ஹோன் தியக்கோன்யா ஜக்கித்திய பலா.